ரிலாயோ ரே ரிலாயோ ரே ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா ரிலா

வங்கில பள்ளி மாவிடு பண்டு ரங்கு நீதுந்தி சிலக்கே முட்டல் ஜாம் பண்டு சிக்கு படுத்துந்தி வங்கில பள்ளி மாவிடு பண்டு ரங்கு நீதுந்தி சிலக்கே முட்டல்